0: திவே எஃப்எம் 90.1 MHz திவேங்க முனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: லோபி லோபி